0: ஹரி மாதவ கிரிதாரி, ஷாம சுந்தர மதன மோகன,
1: ஷாம சுந்தர மதன மோகன,
0: ஷாம் சுந்தர மதன மோகன.